هنا رنا مرتين قبيتك أين ما عمدين مو دي هنا نهرونا ما عمدين مو ونا أينو ديش با تبين تسيتو ذا أينو أنا بمني تسمون وطوين بيد مو بني أو هنا بم ذا هيك نغشتغو هنا هنا بم تغوانا عندا أينو أين نغشتغو هنا دي بيغو أينو أينو نغمو بودن بسان تغوانا Il n'y a pas de winit. C'est à dire, il n'y a pas de winit. Il n'y a pas de winit. Il n'y a pas de winit. Il n'y a pas de winit. Il n'y a pas de winit. Il n'y a pas de winit. On a dit que y a des gens qui ont dit que les gens qui ont dit que les gens qui ont dit que les gens qui ont dit que Je suis un aristocrate. En de si tendre ici, Renaud.